0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங் புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலைச்சங்கமம் ஈழம் சாவடி 2026.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: பிராம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 9054597042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 4168342266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா, ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் .கிளிக்கூட் .ca.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
2: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
1: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 4169 03-9999.

0: பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 67, வினை திட்பம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். நாம் ஒன்றை சாதிக்க எண்ணினால் அதை எண்ணியபடியே அடைய முடியும். எண்ணியவர் அந்த செயலில் உறுதியான மனதோடு இருக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவும் அதை செய்து முடிப்பதில் தாராள மனவலிமையும் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இலக்கு அவர்கள் விரும்பியபடியே கைகூடும். மன உறுதியே வெற்றிக்கான திறவுகோல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றே அம்மா, ஓ சொல்றே.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoo.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
7: July 7 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
5: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆல் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem and did you?
5: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: என்ன
8: பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
2: உங்களுக்கு. சாப்பிட வர போய்
7: அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
9: தமிழை இங்கு கொட்டி தீரா,
7: ஆண்ட்ரியா,
9: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
7: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ். கிளிக்கூட் CA.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு குடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 모동 HD 더블 HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஸ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
7: தமிழை இங்கு குட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
7: ஓ சொல்றேன்
4: July 4, Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: அதிர்வும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம். 9056677200 9056677200
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
0: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட் ஸ்டாட் kilikoo.ca.
6: Everything okay, no problem and dinam
4: bar kalam closing that adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
6: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
4: Chellam illa da, Selvam.
6: Chari, chari.
8: Tamilan endru sollada, thalidum irundilada, tharaniyai nee vellada.
0: Thirukural, eeradiyal, ulagalandha, deivapulavanin kural ketpom.
9: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். அம்மன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு குட்டி
0: ஆண்ட்ரியா,
2: July 4
0: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: காலை நேர வணக்கத்துடன் சீமட்டமல் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று ஜூலை மாதம் 2 வியாழக்கிழமை, நேரம் காலை 9:02.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நோயாளர் காவு வண்டி முல்லைத்தீவு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்படும் இடைக்கால விவரங்கள் அல்லது பிற தரவுகளை வெளியிடக்கூடாது என்று இந்திய பதிவாளர் நாயகம் உத்தரவிட்டிருக்கின்றார். கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சியை விட 2 வேகத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வரி செலுத்துவோர் அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கட்டாரில் கட்டார் மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகளோடு நடைபெற்ற சந்திப்புகள் நிறைவடைந்திருப்பதாக ஈரானிய துணை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவானது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக சாட்சி கூறல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவுள்ளது. தலைமன்னார் தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து 1 மேலாகியுள்ளதால் அந்த பாதையிலான தொடருந்து சேவைகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்குமாறு தொடருந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அவற்றின் பணிகளை முறையாக முன்னெடுக்கும் நோக்கில் புதிய பயன்பாட்டு வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் பொழுது தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குருமன்வழி விபுலம் அமைப்பினால் நடத்தப்படும் மட்டக்களப்பு அம்பாறை பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 10 அணிகளின் உத்தியோகபூர்வ சீருடைகள் புதன்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களினால் அவரது அலுவலகத்தில் வைத்து அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களில் கைப்பையுடன் மட்டும் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய குறைந்த கட்டண திட்டத்தை இண்டிகோ விமான நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைமையின் முடிவு மற்றும் தவறான போக்குத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனோல் கலக்கும் திட்டம் ஒரு சோதனை முயற்சி என்று உச்சநீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவிலேயே புதுப்பிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். சீன தொழிலதிபர் குவா வென்குவி ஆதரவாளர்களினால் பல மாதங்களாக குறிவைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் மோசடி வழக்கில் குவாவுக்கு அமெரிக்க சிறையில் 30 சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தான் மிகுந்த நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று மொன்றியல் பூங்கா ஒன்றில் பலத்த மழையும் காற்று வீசிய போதிலும் நகரத்தின் யூத சமூகத்தினரும் மற்றவர்களும் அங்கேயே கூடி கடந்த வாரம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 68 மிஷல் மிகாரியை நினைவு கூர்ந்தனர். இந்த சம்பவத்தில் நகர காவலர் ஒருவர்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான சச்சின் திரைப்படத்திலிருந்து விஜயினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:10.
2: எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: இது பாட்டு
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: தமிழேசியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில் ஒலிக்கும் நேரம் 11:16.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: சிஎம்ஆர் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து SPB குரலில் ஒழிக்கும் நேரம் 11:21.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
1: சீமா தமிழ் எஸ்டியின் பதக்க பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் கிருஷ்ணராஜனுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:27.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: சிஎம்ஏ தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து அரண்மொழி மற்றும் சித்திராவினுடைய குரலில் ஒலிக்கும் நேரம் 11:33.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: சீமா தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சுஜாதாவினுடைய குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 11:39.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு கொட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றேன் அம்மா, ஓ சொல்றேன்.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
6: தமிழேஷ்டியின் என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு மணி வரை இணைந்து உங்களுக்கு ஒரு தலைப்பு தரப்படுகின்றது. அந்த தலைப்பு பற்றி நாங்கள் பேசலாம். அதாவது உங்களுடைய காலகட்டத்தில் தாய் நாட்டில் வந்து பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான உறவு முறைக்கும், தற்பொழுது இருக்கிற குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவு முறையும் மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. பழைய காலகட்டத்திலையும் ஒரு ஆரோக்கியமானதாக தான் இருந்தது. இருந்தும் இப்பொழுது அது மிகவும் ஒரு அதிகப்படியான ஒரு புரிதலுடன் நடக்கிற மாதிரி இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் இப்போ தாய்க்கும் குழந்தைகளுக்குமான உறவு முறைக்கும் தந்தைக்கும் குழந்தைகளுக்குமான உறவு முறை கூட மாறி இருந்தது. அதுவும் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றது. இருந்தாலும் அதில் கூடுதலான ஒரு அன்பு நிறைந்ததாக இருக்கின்றது. என்னவென்றால், இப்போ பழைய காலகட்டத்தில் தந்தையுடன் பேசுவதற்கே தயங்கிய ஒரு காலகட்டம், தந்தையை பார்ப்பதே அரிதாக இருந்த காலகட்டம். அதற்கான பல காரணங்கள் இருந்தது. பொருளாதார நெருக்கடிகள், அப்படி பல போர் சூழல்கள், அப்படி என்று பல தரப்பட்ட காரணங்கள் இருந்தது. இருந்துமே அந்த தந்தையுடன் பேசுவதற்கு ஒரு ஆண்மகனோ இல்லது ஒரு பெண் குழந்தையோ மிகவும் தயங்கிய ஒரு காலகட்டம். அது தாய் மூலமாகத்தான் தந்தையிடம் சென்ற ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது மிகவும் ஒரு வலுவடைந்து ஒரு ஆரோக்கியமானதாக ஒரு மாறி இருக்கிறது. அதற்கு இப்பொழுது மாறி இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த தாய்க்கு வந்து நிறைய ஒரு அது என்ன சொல்வது, ஒரு ஜெலஸ் மாறி இருக்கிற காலகட்டம் கூட இப்பொழுது இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய காலகட்டத்தில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இடையே இருந்த சூழ்நிலைக்கும் இப்பொழுதைய காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த புரிதல் வந்து எப்படி இருக்கிறது, அது எப்படியெல்லாம் வலுவடைந்து எப்படி ஆரோக்கியமானதாக மாறி இருக்கிறது என்பது பற்றிய இன்றைய தலைப்பு தான். வாருங்கள் எல்லோரும் அலசலாம் அழைக்கக்கூடிய தொலைபேசி எண் 461-464-6222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் லலித் அவர்கள் விரும்பி கேட்ட சத்திரியன் திரைப்படத்தில் இருந்து சுவர்ணலதாவினுடைய குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 11:47.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: கன்றம் கலக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: அந்த உற்சாகத்துடன் சொல்லுங்க, இன்றைய தலைப்பு பற்றி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: நல்ல தலைப்பு தான். அந்த நாளில ஐயா கழகம் பயன்தான். என்னென்னா அவைகள் வந்து கொஞ்சம் பிள்ளைகளை பேசுறது என்ன கூட என்ன கண்டபடி தெரிஞ்சா கொண்டா பேசினது. ஆனா அங்க ஐயாயிரம் பார்த்தா மாமாக்களுக்கு தான் நாங்க கூட பையன்
0: விளங்கவில்லை.
1: மாமாக்கு
0: மாமா
1: ஜெயமாவன் அவர்தான் தேக்கியார் பண்ற ஐயா வேலை என்ற முறையில நாலு அஞ்சு மாதம் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா தான் பேரு வேற வார நேரம் கொஞ்சம் பாதம் கூட என்ன குறைவு தானது காலங்க.
0: நாங்கள்
1: என்ன பிரச்சனை அம்மாட்ட தான் சொல்றது. அம்மா தான் கூடுதலான பாசம் பாசம் ரெண்டு பேர்லயும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட அம்மாக்கு தான் மகன்மாரோட எல்லாம் சேர்ந்து கேமுகள் அது இதெல்லாம் விளையாடினோம். அங்க அதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. இப்ப எப்படி எல்லாங்கிற காலத்துல குறைவாங்க கேம் விளையாடுற அப்பாவோட எல்லாம். இங்க நான் பாக்குறேன் சந்தோஷமா விளையாடினாதான் வேற சந்தோஷமா இருப்பேன் என்று சொன்னால் சொல்லணும் கேட்க மாட்டேன்.
0: அந்த காலகட்டத்துல அது குறைவாக இருக்கிறதுக்கான எந்த காரணமாக இருக்கும் நினைக்கீங்க?
1: அந்த காலகட்டத்துல பரம்பரை பரம்பரையா நான் நகரம் கடத்தின மாதிரி தான் கிடக்காங்க.
0: ஒரு பயம் கலந்த மரியாதைன்னு சொல்லலாமா? அப்படி
1: ஐயமால இப்ப நாங்கள் ஏதாவது வேலை செய்தாலும் அவரை விட மாட்டோம். என்ன நாங்கள் சீக்கிரமாப்பான்னு சொல்லுவோம். இங்க சில நேரத்துல பாக்குறேன் அவையில் தங்கட வாட்டில ஊரோ இதுகளும் இருக்கு. எல்லாரையும் சொல்ல இல்ல நான் சில இப்பவும் இருக்குது. அது நாங்கள் பிளாங்கிறத போறது இருக்கு. பிள்ளைகளோட சேர்ந்து வேலை செய்தால் பிள்ளைகள் நிக்கங்கள்
0: கண்டிப்பா.
1: பிள்ளைகளோட நாங்க அன்பில்லாமல் இருந்தால் அதே அப்பா போட்டு வரணும் போவினோம்.
0: மொழியந்து
1: வந்து செய்யலாம் அப்படி இப்படி இருக்கு. எல்லாம் பழகிற மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கு. அம்மா அப்பா பிள்ளைகளோட அன்பா இருக்கிறாரு.
0: இப்ப இப்ப உங்களுடைய குழந்தைகள் வந்து நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி இருக்கிறதா, இல்லது இப்ப உங்கள் மேல் அன்பு கூடுத இப்ப நீங்க குழந்தைகள் மேல் நீங்கள் அதை ஃப்ரீயா கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? இது வந்து பிள்ளைகள் மேல் நாங்கள் தப்பு சொல்வதா, இல்லாத தந்தை மேல் நாங்கள் அதை தப்பு சொல்வதா? என்னென்றால் தப்பு என்றால் சொல்வது இப்போ கதைப்பதற்கு இப்போ குழந்தைகள் வந்து கதைப்பதற்கு வந்து தந்தையிடம் தயங்குவார்கள். அது வந்து ஒரு தந்தை தான் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டுமா, இல்லை குழந்தைகள் அதில் பங்கு பெற வேண்டுமா?
1: குழந்தைகள் தந்தையோட
0: அதற்கு என்ன காரணம்
1: என்னன்னா நாங்கள் வந்து அவையில் வந்து நினைக்கிறது ஐயா ஒண்ணும் தெரியாதுண்டு அப்படி அப்படி நினைக்கிறது இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ்கள் கூட தானே இங்க அப்படி என்ன பிள்ளைகளுக்கு நாலேஜ் கூட அங்க திரும்பா இங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் பொதுவா இங்கிலீஷ் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் வில குறைவு. நாங்கள் அந்த காலத்துல அங்க எங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் குறைவு. உறவுறதான் கம்ப்யூட்டர் இன்டர்யூஸ் பண்ணி உறவுறவு ஓகே போயிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் எங்க காலேஜ் இல்லையன்னு சொல்லல, அது அங்க இருக்கு. கம்ப்யூட்டர் இதழ் வந்து கொஞ்சம் குறைவு தான், இல்லையன்னு சொல்ல. அதுகளால அவைகள் தங்களுக்கு கூட தெரியுமென்ற மாதிரி அதுல ஒரு இது இருக்கு அவைகளுக்கு. மற்றும்படி ஓகே ஆகிற நிலைமாய்தான்.
0: இப்பொழுது அந்த கல்வி அறிவு வந்து கூடுதலாக இருக்கிறபடியால் அப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்களா?
1: அப்படித்தான்,
0: அப்படித்தான்,
1: கல்வி அறிவு வந்து கூட தான்.
0: இதுல வந்து ஒரு தாய்க்கும் வந்து இதில் ஒரு அதாவது உறவு பாலமாக தாய் இருந்தாலும் முந்தைய காலகட்டத்தில் ஒப்பிடும் பொழுது இப்பொழுதைய காலகட்டத்தில் அந்த உறவு பாலம் எப்படி இருக்கிறது?
1: உறவு பாலம் தாயோட வந்து இங்க வந்து தகப்பனோடையும் கொஞ்சம் ஈக்குவலாக தான் நிற்கிது. பிரச்சனைனா சில பேர் தகப்பன் மாறட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறதும் இருக்கு. அங்கே என்ன ஐயா மாறோட சொல்லி சமாளிக்கல, அது
0: என்ன
1: அம்மா தான் சமாளிச்சு ஓகே என்று சொல்ல வைக்கிறது அது இருக்கு.
0: அப்ப புரிதல் கூடி இருக்குன்னு சொல்றீங்க, அப்படியா?
1: ஆ, இங்க புரிதல் கூட. கேட்டு பாருங்க.
0: கண்டிப்பாக. நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு.
2: என்ன காரணம் அவ பெற்றோர்கள் வந்து அந்த காலத்துல பெருசா மூவ் பண்ணி கதைக்கிறீங்க? மரியாதை போட
0: மாட்டேன். மரியாதை போயிடுமெண்டா?
2: ஆமா, சமமா பழகும் போதும் ஈக்குவலா இருக்கணும். தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி அந்த என்ன சமனா இருந்து கதைக்குறையில அப்ப ஒரு ஈக்குவலா சின்ன பிள்ளையும் ஒரு பெரிய ஒரு ஆக்களா நினைக்கிற ஒரு இது இங்க இருக்கு. ஆனா அங்க சின்ன பிள்ளையா ஒரு மட்டம் தட்டிட்டு வச்சிருப்பாரு. அப்ப லைக் சமனா நடத்துற இது இல்ல, அவங்களை தண்டிக்கிறாரு, கண்டபடி அடிக்கிறாரு, திட்டுறாரு, அப்படி எல்லாம் இருந்திருக்கு. இப்ப அப்படி செய்யல, சட்டம் இருக்கு. மற்றது எனக்கு வந்து நான் வந்து பேரண்ட்ஸோட வளர்ந்ததையும் கூட அம்மம்மா தாத்தாக்களோட வளர்ந்ததும் கூட அவதான் ஒரு உறவு பலமா இருந்தவன். என்னென்றால் அம்மா தனிய அப்பா வெளிநாட்டுக்கு
0: போயிட்டேன்,
2: அம்மா தனியத்தானே, அப்பா அம்மம்மா தான் ஃப்ரெண்ட்லியா எல்லா இடத்துக்கும் கூட்டிக் கொண்டு போறாலும் என்னென்றாலும் கதைக்கிறாலும் அம்மா தான் அம்மாக்கும் எனக்கும் உறவு பாலமா
0: இருந்தான்.
2: அப்படி இருக்கு நம்ம முந்தியும் அவ்வளவு மோசம் இல்லை, அம்மாக்கள் எல்லாம் இருந்தவன் லைக் நல்ல ஃப்ரெண்ட்லியா
0: இருந்தவன். இப்பொழுது இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள்.
2: ஆமா, மற்றது இப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முதல் நான் இங்க வரைக்க அப்பாவை சந்திச்சேனா. அப்ப கொஞ்சம் என்ன கொஞ்சம் கடுமையா நடந்து கொள்வ, அந்த அந்த பழைய காலத்து மைண்ட் செட்ல தான் இருந்தவ. அப்ப எனக்கும் அவருக்கான உறவு வந்து பெருசா இல்ல. ஆனால் என்ன சொல்றது, தாதாபன் வந்து பிள்ளைகளோட கதைக்க வேணும், மனம் விட்டு கதைக்க வேணும். அப்பதான் என்ன நடாலும் நடக்கவில்லை. மற்றது வந்து அம்மாக்களும் ஒரு ரோல்ஸ் பிளே பண்ணிருந்தான். அம்மாக்கள் விட்டு கொடுக்க கூடாது பிள்ளைகள. அப்ப இப்பத்த காலத்துல எல்லாரும் விளையாடி தெரியும். நான் அண்டை பார்த்தேன், தாப்பன் பிள்ளையோட கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்படி எல்லாம் வளர்ந்து விட்டது.
0: அது ஒரு ஆரோக்கியமான மாற்றம் தானே.
2: ஆமா, அதுவும் பெண் புள்ளி என்றால் அது கிரிக்கெட் புள்ளியாரு
0: பெண் குழந்தைகளுக்கு அலோவ் பண்ண மாட்டார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சமம், பெண் என்றால் என்ன ஆண் என்றால் என்ன எல்லாமே ஈக்குவலாக பார்க்குற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்பொழுது அது ஒரு பரிணாம வளர்ச்சி என்று தான் சொல்ல
2: வேண்டும். நன்றி,
0: இணைந்து சிறப்பித்த மிக மிக்க நன்றி.
3: அப்பாவோட நாங்க இந்த காலம் பயந்தோம். அப்பா எங்களோட அவ்வளவுக்கு பிள்ளையோட பிள்ளையா தான் விளையாண்டு ஒன்றுக்குமே கட்டுப்பாடு வைக்கிறது. நான் கடற்குளிக்கு போய் கேட்டும் முறையில கேட்காமலே 6 வயதுல போய் கடல்கள் இப்ப எடுப்பளவு தண்ணியில ரெண்டு விளையாடுவோம் நீந்துவோம் எல்லாம் 6 வயதுல நீந்த
0: பழகிட்டேன்.
3: அப்பா தடுக்கிறீர்கள், இரண்டால் தடுத்தால் நாங்க வல்லமா வலிக்கிடுவோம் என்று தெரிஞ்சவர். அப்ப அப்பா சொன்னா தாரமா அப்படித்தான் நீந்த பழகினான் எல்லாம் செத்தான் எல்லாம் ஜெயிக்கும். ஆனா தூர போறதென்றால் மட்டும் சொல்லி போட்டு போகணும். அது காலம் கணக்காது. எங்கட அப்பா அந்த காலம்ன்றது போராட்ட காலத்துக்கும் பல வருடங்கள் வந்து அப்ப அந்த காலத்துல எனக்கு என்ன தெரியாது. அப்பா 13 வயதுல அப்பா காலம் ஆகிட்டேன். அதனால என்ன தெரியல, அப்பாவுக்கு எனக்கும் இடைவெளி வந்ததுன்றதே இல்லை. அவளாக்கு இருக்குமா தான் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வீடுல இருக்கும். ஒன்னும் கேட்க தேவையில்லை, கேட்காமலே எல்லாம் வந்துவிடும். அதனுடைய நான் அந்த காலத்தை பற்றி என்னால கதைக்கிறதுக்கு தகுதி இல்லை. இரண்டால் 13 வயதுல அப்பா போன முடியும். அதுக்கு பிறகு அம்மாதான் முழுப்பொறுப்பு.
0: அம்மாதான் அப்பாவாக மாறி இருப்பார்.
3: அம்மாதான் அப்பாவாக மாறி ரொம்ப கஷ்டப்படுத்தாரு எங்களை வளர்த்தா.
0: கண்டிப்பா. இப்பொழுது காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய
3: என்னுடைய குழந்தைகள் வந்து நான் அப்ப நான் பிள்ளைகள் எல்லாம் சின்னதா இருக்க நான் வேலை வந்து காலையில 6:30 2:30 மட்டும் தான் வேலை. 2:30-3 மணிக்கு இங்க வீட்ட வந்துவிடுவேன். அப்படி இல்லாட்டியும் எங்கேயாவது ஷாப்பிங் அப்படி ஒரு செய்தாலும் கொஞ்சம் விந்தி வந்து விட அவர்கள் பாடசாலை முடிந்து வந்து வந்து அவர்களுடைய வேலைகள் டியூஷன் போகணும். டியூஷன் அவர்கள வேலை 2 நாள். இதை தவிர பரதநாட்டிய கிளாஸ் அப்ப பரதநாட்டியம் விளக்கி அரங்கேற்றம் செய்தனா 2 பேரும். அப்ப அப்படி எல்லாம் செய்து அந்த கடவை எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பீச்சில் போய் பிள்ளைகளோட பிள்ளைகளா நானும் விளையாடுறான் நான் வேலைக்கு போக விட இல்லைல மட்டும்தான் வேலை செய்தவே அது ஒரு வாரத்துல 2 நாள். மற்றபடி வேற வேலைகள் ஒன்றுக்கும் போக வேண்டாம். அந்த ஹோலிடே விடுற நேரம் மட்டும் நீங்கள் இந்த சிஎன்இ பக்கத்துல அப்ப இருந்தபடியால் சிஎன்இல பயனே பயனாளர்களாலும் வேலை செய்தார்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 கெலடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
8: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா,
8: July 4
1: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறேன். நீங்களே
9: இதுக்கே என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800 905-270-8800
1: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
13: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
5: ஜூலை மாதம் 7ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி.
3: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு குட்டி
1: ஆண்ட்ரியா, ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
4: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
6: ஏசியா கோல்ட் இங்க்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 7th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ரமேஷ் துரைராஜா மற்றும் சந்தியா பார்த்தசாரதி. CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800. 905-270-8800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: ஜி, இப்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு கொட்டி
0: ஆண்ட்ரியா,
1: சொல்றியா
0: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. இன்று ஜூலை மாதம் 2 தேதி 2026 ஆண்டு வியாழக்கிழமை. மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலும் வழமை போல் எங்களது வியாழன் தோறும் மகிழ்விக்க வருகின்ற தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. நேர்களே, இன்றைய நாளில் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை வழமை போல் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 6 மணி தொடக்கம் 7 மணி வரை அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் உங்களது விருப்ப பாடல்களுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 8 மணிக்கு நீங்கள் உங்களது அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும். 9 மணி வரை நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். வருகின்ற 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக மாற இருக்கின்றன. இனிய நல்ல பாடல்களுடன் இணைந்திருங்கள்.

0: அறிவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் இந்த மனத்தியாலத்தின் செய்தி அறிக்கையுடன் இப்பொழுது இணைந்திருக்கலாம்.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவானது எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உத்தியோகபூர்வமாக சாட்சி கோரல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளது. தலைமன்னார் தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஒரு மாதத்துக்கும் மேலாகியுள்ளதால் அந்த பாதையிலான தொடருந்து சேவைகளை உடனடியாக மீண்டும் ஆரம்பிக்குமாறு தொடருந்து நிலைய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசு நிறுவனங்களில் நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து அவற்றின் பணிகளை முறையாக முன்னெடுக்கும் நோக்கில் புதிய பயன்பாட்டு வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும் பொழுது தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவல் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். குருமன்வழி விபுலம் அமைப்பினால் நடத்தப்படும் மட்டக்களப்பு அம்பாறை பிரீமியர் லீக் 2026 கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 10 அணிகளின் உத்தியோகபூர்வ சீருடைகள் புதன்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களினால் அவரது அலுவலகத்தில் வைத்து அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களில் கைப்பையுடன் மட்டும் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய குறைந்த கட்டண திட்டத்தை இண்டிகோ விமான நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைமையின் முடிவு மற்றும் தவறான போக்குத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலில் 20% எத்தனோல் கலக்கும் திட்டம் ஒரு சோதனை முயற்சி என்று உச்சநீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை தற்போதைய வடிவிலேயே புதுப்பிக்கப் போவதில்லை என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கீர் தெரிவித்திருக்கின்றார். சீன தொழிலதிபர் குவா வென்குவி ஆதரவாளர்களினால் பல மாதங்களாக குறிவைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் மோசடி வழக்கில் குவாவுக்கு அமெரிக்க சிறையில் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தான் மிகுந்த நிம்மதி அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று மொன்றியல் பூங்கா ஒன்றில் பலத்த மழையும் காற்று வீசிய போதிலும் நகரத்தின் யூத சமூகத்தினரும் மற்றவர்களும் அங்கேயே கூடி கடந்த வாரம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 68 வயதான மிஷல் மிகாரியை நினைவு கூர்ந்தனர். இந்த சம்பவத்தில் நகர காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முன்னாள் உயரிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குக்கு பிறகு போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் தொடங்கும் என்று மத்தியஸ்த நாடான கட்டார் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த வாரம் இடம்பெற்ற இரட்டை நிலநடுக்கங்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து பணத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 4 வெனிசுலா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களை அமெரிக்காவுடன் மேலும் நெருக்கமாக இணைப்பதையும் நோக்கமாக கொண்ட முன்மொழிவின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசாங்கத்திற்கு 5% பங்குரிமையை வழங்குவது குறித்து ஓபன் ஏ விவாதித்து வருவதாக ஃபைனான்சியல் டைம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஃபரூகாபாத்தில் உள்ள 125 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ குரு சிங் சபா சாஹிப் குருத்வா இடிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்ற இந்தியா அந்த நாட்டில் மத சிறுபான்மையினரையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களையும் திட்டமிட்டு குறிவைக்கும் செயலை சுட்டிக்காட்டியிருக்கின்றது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR Tamil HD 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் இணைந்திருக்கின்ற நேரம் இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4166442222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள், ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. இன்றைய நாளிலும் மிகச்சிறந்த பல போட்டிகள் தொடர்ச்சியாக உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன. குறிப்பாக போர்த்துக்கல் அணிக்கும் குரோஷியா அணிக்கும் இடையிலான போட்டி இப்பொழுது களைகட்ட ஆரம்பித்திருக்கின்றது. டொரண்டோவில் இடம்பெற இருக்கின்றது. டிக்கெட்டுகள் மிகப்பாரிய அளவு விலைகளில் விற்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய போட்டியில் பார்வையாளர்கள் மைதானத்தை சூழ இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவு பார்வையாளர்கள் சூழ இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைய போட்டியில் இன்னொரு போட்டி இரவு 11 மணியளவில் இடம்பெற இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி, 7 மணிக்கு போர்த்துக்கல் குரோசியா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறும். ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 3-0 என்ற கோல் கணக்கில் இப்பொழுது ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஸ்பெயின் அணி இன்று நேற்றல்ல உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் மிக நீண்ட காலமாக ஆடி வருகின்ற ஒரு அணி என்ற பெருமை இருக்கின்றது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஸ்பெயின் கால்பந்து அணி ஒரு பலமிக்க மற்றும் வெற்றிகரமான அணியாக திகழ்வதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றது. ஸ்பெயின் அணியின் மிக முக்கியமான உலகக்கிண்ண போட்டி என்றால் 2010 இப்போது நினைவுக்கு வரும். ஆப்பிரிக்காவின் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற அந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் ஸ்பெயின் அணி பட்டம் வென்றது. சாம்பியன் கிண்ணத்தை தனதாகி கொண்டது. அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான காலகட்டங்களில் ஸ்பெயின் அணி உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் தெரிவு செய்யப்பட்டு மிகச்சிறந்த ஆட்டத்தை ஆட்டப்பெறுவர்களையெல்லாம் வெளிக்காட்டியிருக்கின்றது. அதேபோல் இந்த வருடமும் அந்த ஆட்டப்பெறுவர்களை இப்பொழுது ஸ்பெயின் அணி வெளிக்காட்டியிருக்கின்றது. குறிப்பாக 17 முறை ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர்களில் விளையாடுகின்ற தகுதியை பெற்றிருக்கின்றது. 78 முதல் தொடர்ச்சியாக அனைத்து உலகக்கோப்பை போட்டிகளிலும் ஸ்பெயின் தகுதி பெற்று வருவதுடன் ஸ்பெயின் அணி மிகச்சிறந்த ஒரு அணியாக இந்த வருடம் கிண்ணம் வெல்லுகின்ற அணிகளின் பட்டியலில் இடம் பிடித்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 1950 2010 முன்னர் 50 உலகக்கோப்பையில் ஸ்பெயின் அணி சிறந்த செயல்பாடாக 4 இடத்தை பெற்றிருந்தார். பிரேசில் நடைபெற்ற இந்த தொடரில் அவர்கள் 4 இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். 82 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் சொந்த மண்ணில் ஸ்பெயினில் நடைபெற்றது. அந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதையும் ஸ்பெயின் நடத்தியது. எனினும் இந்த தொடரில் அவர்களால் 2 மேல் முன்னேற முடியாது, தோல்வி அடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2010 வரலாற்று சிறப்பு மிக்க உலகக்கிண்ண போட்டி என்று சொல்லலாம். அந்த தொடரை மிக சிறப்பாக ஆடி ஸ்பெயின் அணி தனதாக்கி கொண்டது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இனியஸ்டா அடித்த வரலாற்று சிறப்பு மிக்க கோல் மூலம் ஸ்பெயின் 1-0 என்ற கணக்கில் முதல் முறையாக உலகக்கோப்பையை தனதாக்கி கொண்டது. நெதர்லாந்துடன் அந்த போட்டி இறுதிப் போட்டி நடைபெற்றது. 2014 பிரேசில் உலகக்கோப்பையில் சாம்பியனாக களமிறங்கிய ஸ்பெயின் ஒரு ஆரம்ப சுற்றிலேயே வெளியேறியது. 2014 பிரேசிலில் அது நடைபெற்றது. ஒரு சாம்பியன் நாடு ஆரம்ப சுற்றிலேயே வெளியேறியது 2014 மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. 2022 கட்டார் உலகக்கோப்பை தொடரில் முதல் போட்டியில் கோஸ்டாரிக்காவை 7-0 என்ற கணக்கில் வீழ்த்தி உலகக்கோப்பை வரலாற்றில் ஸ்பெயின் தனது மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. ஆனால் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் மொரோக்கோவிடம் பெனால்டி ஷூட் அவுட்டில் தோற்று வெளியேறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இன்றைய நாளில் வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் 16 தெரிவாகி இருக்கின்றது ஸ்பெயின் அணி. அதேபோல் ஆஸ்திரியா அணியை பொறுத்தவரையில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் மிகச்சிறந்த செயற்பாடுகள் பலவற்றை அது தந்திருந்தாலும் 54 3 இடத்தை பிடித்தது மிகச்சிறந்த ஒரு பெருமையாக அவர்களது வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. ஆஸ்திரியா முதன் முதலில் 34 உலகக்கோப்பையில் பங்கேற்றது. அது 4 இடத்தை பிடித்து கொண்டதுதான் மிகச்சிறந்த பெறுபேறாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, 72 இந்த 2 உலகக்கோப்பைகளிலும் 2வது சுற்று வரை முன்னேறியிருந்தது. 98 பிறகு பிரான்ஸ் உலகக்கோப்பைக்கு பிறகு நீண்ட காலமாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெற தவறிய ஆஸ்திரிய அணி 28 பிறகு 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையில் தெரிவாகி 30 நிலை போட்டியில் தெரிவாகி வெற்றி பெற்று இப்போது ரவுண்ட் ஆஃப் 32 அந்த நாக் அவுட் சுற்றில் தெரிவாகி இருந்தது. இன்றைய தினம் ஸ்பெயினிடம் தோல்வியடைந்து அது வெளியேறுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி பல போட்டிகள் பற்றிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க காத்திருக்கின்றோம். இணைந்திருங்கள். எப்போதும் உங்களுக்கு பல தகவல்களுடன் பாடல்களை வழங்குவதில் எப்போதுமே உங்களை மகிழ்விப்பதிலும் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி வளமை போல் இன்றும் மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கை, ஒரு 4 மணி பொழுதை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றது.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறைவுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும், குறிப்பாக ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் பிரதமர் லியாகத் அலிகானுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்பவற்றுக்கு பிறகு இந்திய அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸ் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை சந்தித்தது. இதுவரை இருந்த உட்கட்சி பூசல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு கட்சியின் முழுமையான தலைவராக உருவெடுக்கின்ற நல்ல காலம் ஒன்று உருவானது. மேலும் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலையும் காங்கிரஸ் இந்த ஆண்டில், குறிப்பாக வல்லபாய் பட்டேலின் இறப்புக்கு பின்னர் 1951 சந்திக்கின்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புருஷோத்தம் தாஸ் தாண்டனுக்கு பிரதமர் நேருவுக்கும் இடையே கொள்கை ரீதியான கடுமையான கருத்து

வேறுபாடுகள் நிலவின. இதனால் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து தாண்டன் தனது பதவியை ராஜினாமா செய்து வெளியேறுகின்றார். 1951 செப்டம்பரில் புதுடெல்லியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேருவை காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுத்தது. இதன் மூலம் நேரு நாட்டின் பிரதமர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆகிய இரண்டு உயரிய பதவிகளையும் ஒரே நேரத்தில் வகிக்கும் வலிமையான தலைவராக மாற்றப்படுகின்றார். 1951 அக்டோபரில் புதுடெல்லியில் காங்கிரஸ் 57வது வருடாந்த மாநாடு நேருவின் தலைமையில் நடைபெறுகிறது. அக்டோபர் சுதந்திர இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான முதல் பொது தேர்தல் தொடங்கியது. காங்கிரஸ் தலைவர் மற்றும் பிரதமர் என்ற முறையில் ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பணியில் மும்மரமாக ஈடுபட்டார். அதே இத்தேர்தல் 1952 பிப்ரவரி வரை நீண்ட காலத்திற்கு பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் 489 இடங்களில் 364 இடங்களை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றது. 51 ஜூலையில் பெங்களூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வரவிருக்கும் பொது தேர்தலுக்கான கட்சியின் அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கை நேருவால் தயாரிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த அறிக்கையில் நில சீர்திருத்தம் மற்றும் கிராமப்புற மக்களின் மேம்பாடு, தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மதசார்பற்ற கொள்கை ஆகியவை காங்கிரசின் முதன்மையான இலக்காக சொல்லப்பட்டது. காங்கிரசின் முன்னாள் தலைவரான ஆச்சாரியா ஜே வி கிருபாலினி கட்சியின் வலதுசாரி போக்கு மற்றும் உட்கட்சி ஜனநாயகம் இல்லாமை ஆகியவற்றால் அதிருப்தி அடைந்து 1951 காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார். அவர் கிஷான் மஸ்தூர் பிரஜா கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கி 51 பொது தேர்தலில் காங்கிரசுக்கு எதிராக போட்டியிடுகின்றார். நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவின் முதலாவது 5 ஆண்டு திட்டத்தை டிசம்பரில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றது. இது விவசாயம் மற்றும் பாசன வசதிகளுக்கு முன்னுரிமை அளித்தது.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 Soul and Fire events.kilikoot.ca.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா Jewelers.

0: நேர்களை தொடர்ந்து நாம் இலங்கையின் அரசியல் கட்சிகளின் வரலாறு, தோற்றம், வரலாறு என்பதை பற்றிய தொடருடன் இணைந்திருப்போம். 1953 சுதந்திரத்துக்கு பின்னான இலங்கை அரசியல் வரலாற்றில் மாபெரும் மக்கள் சக்தி போராட்டம் ஒன்று இடம்பெற்ற ஆண்டாக சொல்லப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடே ஸ்தம்பித்ததும் ஒரு பிரதமர் தனது பதவியை துறக்க நேரிட்டதும் இந்த ஆண்டில் அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியிருந்தது. குறிப்பாக 1953 பிரதான அரசியல் பொதுவாக இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் போராட்ட துவக்கத்தை ஆரம்பித்ததெனலாம். கொரிய போரின் வீழ்ச்சிக்கு பிறகு இலங்கையின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த காலம். பிரதமர் டட்லி சேனநாயக்கா தலைமையிலான யுஎன்பி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கி வந்த அரசியல் மானியத்தை ரத்து செய்திருந்தது. ஒரு நாடி அரிசியின் விலை 25% 70% உயர்வடைந்தது. அத்துடன் இலவச மதிய உணவு மற்றும் சில தபால் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டன. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இடதுசாரி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, லிபரல் கட்சி மற்றும் தொழிற்சங்கங்கள் இணைந்து 1953 August 12 அன்று நாடுதழுவிய ஹர்த்தால் ஒன்றுக்கு, பொது வேலை நிறுத்தம் ஒன்றுக்கு, கதவடைப்பு ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. கொழும்பு மற்றும் கடலோர பகுதிகளில் போராட்டம் தீவிரமடைந்திருந்தது. ரயில் தண்டவாளங்கள் பிடுங்கப்பட்டன. போக்குவரத்து முடங்கியது. நிலைமை கட்டுப்படுத்த அரசாங்கம் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது. இராணுவ துப்பாக்கிச் சூட்டில் 9 பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஒரு சம்பவமும் இடம்பெற்றது. ஹர்த்தால் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைகள், உயிரிழப்புகள் மற்றும் தனது சொந்த அரசாங்கத்திற்குள் ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக பிரதமர் டட்லி சேனநாயக்கா பெருமென உளைச்சலுக்கு ஆளாகின்றார். 1953 October 12 அன்று அவர் தனது பிரதமர் பதவியை துறக்க நேரிடுகின்றது. தனது உடல் நலக்குறைவை காரணம் காட்டி இந்த பதவி துறப்பை மேற்கொள்ளுகின்ற போது டட்லி சேனநாயக்காவின் விலகலை தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவரான சர் ஜான் கொத்தலாவல இலங்கை 3rd பிரதமராக 1953 October 14 பதவியேற்கின்றார். இவரது வருகை இலங்கையின் அரசியல் போக்கை மேலும் தீவிரப்படுத்துகிறது. இவர் இடதுசாரிகளுக்கு எதிராகவும் மேற்கத்திய சார்பு கொள்கை கொண்டதாகவும் இருந்ததால் அரசியல் களம் மேலும் சூடடைகின்றது. மக்களின் கடுமையான கோபத்தை தணிப்பதற்காக புதிய பிரதமராக பதவியேற்ற சர் ஜான் கொத்தலாவல அரிசி விலையை ஓரளவுக்கு குறைத்து 70%-55% குறைப்பு செய்கின்றார். மக்களுக்கு சிறிய பொருளாதார நிவாரணத்தை வழங்குகின்றார். எனினும் அரசாங்கத்தின் மீதான மக்கள் அதிருப்தி முழுமையாக நீங்கவில்லை. இந்த ஹர்த்தால் போராட்டம் இடதுசாரி கட்சிகளின் பலத்தை நிரூபித்த போதிலும் நாடாளுமன்ற ரீதியாக இந்த முழு பலத்தையும் அறுவடை செய்தது பின்வந்த SWRD பண்டார் நாயக்கா சுதந்திர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றால் அது மிகையல்ல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இடதுசாரிகளின் தீவிர போராட்ட போக்கை கண்டு அஞ்சிய நடுத்தர வர்க்க சிங்கள பௌத்த மக்கள் ஆளும் UNP கட்சிக்கு மாற்றாக SLP என்ற கட்சியை நோக்கி நகரத் தொடங்குகின்றார்கள். 1956 மாபெரும் ஆட்சி மாற்றத்திற்கு இது பாதை அமைத்தது என்று சொல்லலாம். என்ற வகையில் 1953 இடம்பெற்ற கர்த்தால் பொது அடைப்பு போராட்டம் போன்றன டட்லி சேனநாயக்காவின் ஆட்சிக்கு மிகப்பெரிய குந்தகமாக அமைந்து அவர் பதவி விலக சர் ஜான் கொத்தலாவல இலங்கையின் பிரதமராகின்ற வாய்ப்பை, 3rd பிரதமராக மாறுகின்ற வாய்ப்பை பெறுகின்றார். எனினும் அவரது ஆட்சியும் நீண்ட காலம் நீடிக்க முடியவில்லை. 1956 வந்த பொது தேர்தல் இலங்கை அரசியலை மீண்டும் ஒரு கணம் பரீட்சித்த போது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி சென்றது. நேரம் இப்பொழுது 6:35. நேர்கள் CMR தமிழஸ்ரீயின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

0: நிஷா விருப்பத்தில் அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 6:41.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு குடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன்.ca.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-6-7-7-2-0-0.
4: சர் ஜான் கொத்தலாவல தனது ஆட்சியை நிலைநிறுத்தவும் இலங்கையின் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்தவும் தொடர்ச்சியாக தனது முயற்சிகளை மேற்கொள்கின்றார். எனினும் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதை மொழி பிரச்சினைக்கான விதை தீவிரமாக ஊட்டப்பட்டதும் இவரது ஆட்சி காலத்தில் தான். 1948-49 குடியுரிமை சட்டங்களால் இலங்கையில் மலையக தமிழ் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கை இந்தியாவுக்கு இடையே நிலவிய ராஜதந்திர பதட்டத்தை தணிக்க இலங்கையின் பிரதமர் சர் ஜான் கொத்தலாவல இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்கின்றார்கள். இது குடியுரிமை சட்டங்களால் இலங்கையின் மலையக தமிழ் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட இலங்கை இந்திய உறவுகளுக்கிடையிலான ராஜதந்திர பதட்டத்தை தணிப்பது மட்டுமல்ல, அதை இறுக்கமாக்குவதற்கும் உதவியது எனலாம். 1954 ஜனவரி 18 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் இலங்கை பிரதமர் சர் ஜான் கொத்தலாவலவும் டெல்லியில் வைத்து நேரு கொத்தலாவல ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றார்கள். தகுதியானவர்களை இலங்கை குடிமக்களாக அல்லது இந்திய குடிமக்களாக பதிவு செய்வதை வேகப்படுத்துவதே இதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் இருநாட்டு அதிகாரத்துவ தாமதங்கள் காரணமாக இந்த ஒப்பந்தம் மலையக மக்களின் நாடற்ற தன்மையை முழுமையாக தீர்க்க தவறியதென்று சொல்வார்கள். ஆசிய பிராந்திய அரசியலில் இலங்கையை ஒரு முக்கிய சக்தியாக மாற்ற பிரதமர் கொத்தலாவல முயல்கின்றார். இதன் விளைவாக 54 April-28 May 2 கொழும்பு மாநாடு என்பது கூட்டப்படுகிறது. இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பர்மா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய 5 சுதந்திர ஆசிய நாடுகளின் பிரதமர்கள் இதில் கலந்து கொள்கின்றார்கள். கொழும்பு மாநாடுதான் உலக வரலாற்றில் புகழ்பெற்ற 1955 பாண்டுங் மாநாட்டுக்கு அதன் வழிவந்த அணிசேரா இயக்கத்தின் தோற்றத்துக்கு உத்தியோகபூர்வ அடித்தளமாக அமைந்ததென்று சொன்னால் அது மிகையல்ல. பிரித்தானியாவின் 2 எலிசபெத் மகாராணி 1954 இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் என்று மேற்கொள்கின்றார். ஆளும் ஐக்கிய தேசிய கட்சி இதனை ஆடம்பரமாக கொண்டாடியது. இலங்கை இன்னும் பிரித்தானியாவின் டொமினியன் அந்தஸ்தில் இருந்ததால் இந்த ஆடம்பர வரவேற்பை மார்க்சிய இடதுசாரி கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. இது பிரித்தானிய காலனித்துவ அடிமைத்தனத்தின் தொடர்ச்சி என அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். 1954 யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிரதமர் சர் ஜான் கொத்தலாவல தமிழ் மக்களின் ஆதரவை பெற சிங்களம் தமிழ் ஆகிய இரு மொழிகளுக்கும் சம அந்தஸ்து வழங்கப்படும் என்று பகிரங்கமாக பிரகடனம் செய்கின்றார். இந்த அறிவிப்பு தென்னிலங்கையில் இருந்த தீவிர சிங்கள தேசியவாத அமைப்புகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி SWRD பண்டார் நாயக்காவின் சிறிலங்கா சுதந்திர கட்சி சிங்களம் மட்டும் என்ற கொள்கையை தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கியது. இதனால் நாடு மொழி ரீதியான பிரிவினையை நோக்கி மெல்ல நகரத் தொடங்குகிறது. பிரித்தானியரான லார்ட் சால்பரியின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து சர் ஒலிவர் குணதிலக இலங்கையின் 3 ஆளுநராக பதவியேற்கின்றார். பிரித்தானிய மகாராணியின் பிரதிநிதியாக இலங்கையர் ஒருவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டது இது முதல் தடவையாகும்.

0: தாரணியின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 6:50. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபூர் நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரம் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
4: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

ஜார்ஜ் வாஷிங்டன் முதல் டொனால்ட் ட்ரம்ப் வரை தொடருடன் தொடர்ந்து இணைந்திருப்போம். மெல்ல மெல்ல ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் ஆட்சி, கடுமையான அரசியல் சவால்கள், ஈராக் போரின் மீதான மக்கள் அதிருப்தி மற்றும் இடைக்கால தேர்தல் அவரது குடியரசுக் கட்சி சந்தித்த பெரும் வீழ்ச்சி மற்றும் கத்தரினா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரவலம் இவற்றின் காரணமாக மக்கள் செல்வாக்கு மெல்ல மெல்ல குறைந்த மட்டத்துக்கு செல்ல தொடங்குகிறது. 2006 நடந்த நாடாளுமன்ற இடைக்கால தேர்தலில் ஈராக் போருக்கு எதிரான மக்களின் கடுமையான எதிர்ப்பால் புஷ்ஷின் குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் ஆகிய இரண்டிலும் ஆட்சியை இழந்து பெரும்பான்மையை இழந்தது. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஈராக் போரை திட்டமிட்ட முதன்மை நபரான பாதுகாப்புத்துறை அமைச்சர் டொனால்ட் ரம்ஸ்பெல்ட் தனது பதவியை ராஜினாமா செய்கின்றார். அவருக்கு பதிலாக ராபர்ட் கேட்ஸ் நியமிக்கப்படுகின்றார். ஈராக்கின் உள்நாட்டு வன்முறைகள் அதிகரித்ததால் புஷ்ஷின் ராணுவ கொள்கைகள் கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகின. டிசம்பர் 2006 ஈராக்கின் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்படுகின்றார். முதியவர்களுக்கான மருத்துவ செலவுகளை குறைக்கும் வகையிலான மெடிகேர் பகுதி திட்டம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவில் நடைமுறைக்கு வருகிறது. மெக்சிகோ எல்லை வழியாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க எல்லையில் 700 மைல் தூரத்துக்கு வேலி அமைக்க வழிவகுக்கும் பாதுகாப்பான வேலி சட்டம் 2006 அக்டோபர் மாதம் புஷ்ஷால் கையெழுத்திடப்படுகின்றது. குவாண்டனாமோ, விதிகுடா, சிறைச்சாலை கைதிகள் நடாத்தப்படும் விதம் மற்றும் வாட்டர் போர்டிங் போன்ற கடுமையான விசாரணை முறைகள் தொடர்பாக புஷ் நிர்வாகம் உச்ச நீதிமன்றத்திலும் பொதுவெளியிலும் சட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக சந்திக்க தொடங்கியது. இரண்டு அவைகளிலும் பெரும்பான்மை இழந்த நிலையில் புஷ் நிர்வாகம் அடுத்து வரும் காலங்களில் மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டது. ஜனவரி 2007 ஈராக்கில் அதிகரித்து வந்த உள்நாட்டு வன்முறைகளை கட்டுப்படுத்த கூடுதலாக 20,000 மேற்பட்ட அமெரிக்க வீரர்களை அனுப்பும் அதிரடி சச் உத்தியை புஷ் அறிவிக்கின்றார். இந்த உத்திக்கு உள்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடுவை விதித்து ஜனநாயக கட்சியினர் கட்டுப்படுத்திய ராணுவ நிதி மசோதாவை மே 2007 புஷ் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நிராகரிக்கின்றார். இதன் காரணமாக அவரது மக்கள் செல்வாக்கு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைய தொடங்குகிறது. நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் முதல் பெண் சபாநாயகராக ஜனநாயக கட்சியின் நென்சி பெலோசி ஜனவரியில் பொறுப்பேற்கின்றார். இது புஷ்ஷின் சட்ட வரையறைக்குள் பெரும் முட்டுக்கட்டையாக அமைகின்றது. சிஐஏ உளவாளி வலேரி பிளேமின் அடையாளத்தை வெளிப்படுத்திய வழக்கில் பொய்ச்சாட்சியம் மற்றும் நீதிமன்றத்தை திசை திருப்பிய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட துணை அதிபர் டிக்சேனியின் தலைமை அதிகாரியை ஸ்கூட்டர் லிபியின் சிறை தண்டனையை புஷ் குறைத்தார். இது பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது. அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான நிதி நெருக்கடிகளில் ஒன்றான சப் பிரைம் மார்ட்கேஜ் என்று சொல்லக்கூடிய எனப்படும் வீட்டுக்கடன் சந்தை வீழ்ச்சி இந்த ஆண்டில் பிற்பகுதியில் தொடங்கி நாட்டின் பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கின்றது. இதன் காரணமாக அமெரிக்காவின் 9 கூட்டாட்சி வழக்கறிஞர்களை அரசியல் காரணங்களுக்காக பணி நீக்கம் செய்த சர்ச்சையில் சிக்கிய புஷ்ஷின் நெருங்கிய நபரான தலைமை நீதித்துறை அதிகாரி அல்பர்ட்டோ கோன்சலஸ் செப்டம்பர் மாதம் ராஜினாமா செய்கின்றார். 2007 ஏப்ரலில் வேர்ஜீனியா டெக் பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 32 கொல்லப்படுகின்றார்கள். இந்த துயரத்துக்கு பிறகு புஷ் தம்பதியினர் அங்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துகின்றார்கள். இந்த வகையில் புஷ்ஷின் ஆட்சிக்கால பெரும் பொருளாதார வீழ்ச்சி, மக்களது எதிர்ப்பு என்று பல்வேறு விதமான சவால்களை சந்தித்து மெல்ல மெல்ல அவரது ஆட்சி முடிவடைகின்ற காலகட்டம் நெருங்குகின்றது. செப்டம்பர் 2008 லெமேன் பிரதர்ஸ் வங்கியின் வீழ்ச்சியுடன் அமெரிக்காவின் வீட்டுக்கடன் சந்தை முழுமையாக முடங்குகிறது. இது உலகளாவிய பொருளாதார மந்த நிலையாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, பொருளாதார பேரழிவை தடுக்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களை காப்பாற்ற $700 மில்லியன் அவசர நிதி உதவி வழங்கும் சட்டம் அக்டோபர் மாதம்
புஷ்ஷால் கையெழுத்திடப்படுகிறது. டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான ஜெனரல் மோட்டர்ஸ் மற்றும் கிறிஸ்டல் போன்ற நிறுவனங்கள் திவாலாவதை தடுக்க புஷ் நிர்வாகம் 17.4 பில்லியன் டாலர் அவசர கடனுதவியை அறிவிக்கின்றது. நவம்பர் 2008 அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் பராக் ஒபாமா வெற்றி பெறுகின்றார். புஷ் அமைதியான முறையில் ஆட்சியை ஒப்படைப்பதற்கான பணிகளை தொடங்குகின்றார். டிசம்பர் மாதம் ஈராக் தலைநகர் பாக்தாத்திற்கு புஷ் விடைபெறும் பயணம் மேற்கொண்ட போது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஈராக் பத்திரிகையாளர் முண்டாதர் அல் ஹைதி என்பவர் புஷ்ஷை நோக்கி தனது 2 காலணிகளையும் வீசி எறிந்தது உலகில் பெருமளவு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 2008 ரஷ்யா மற்றும் ஜார்ஜியா இடையே போர் வெடித்த போது புஷ் ஜார்ஜியாவுக்கு ஆதரவு அளிக்கின்றார். அதே மாதத்தில் சீனா சென்ற அவர் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெறுகின்றார். இவ்வாறு 2008 வரலாறு காணாத மிக பெரும் வீழ்ச்சியுடன் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் 2வது பதவிக்காலத்தின் இறுதி ஆண்டு நகரத் தொடங்குகிறது. நவம்பர் 2008 நடந்த அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பராக் ஒபாமா குடியரசுக் கட்சியின் ஜோன் மெக்கெயினை வீழ்த்தி வெற்றி பெறுகின்றார். இதன் மூலம் அமெரிக்காவின் ஆப்பிரிக்க அமெரிக்க ஒரு கருப்பினத்தவர் அதிபராகின்றார். ஜனநாயக கட்சியின் முதன்மை தேர்தலில் கிளாரி கிளிண்டனுக்கும் ஒபாமாவுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இறுதியாக ஒபாமா வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஜான் மெக்கெயின் அலாஸ்காவின் பெண் ஆளுநரான சாரா பேலினை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்தார். அவரது தீவிர வலதுசாரி பேச்சுக்கள் அரசியலில் களத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தின. செப்டம்பர் 2008 லெமன் பிரதர்ஸ் மற்றும் வங்கியின் வீழ்ச்சியுடன் அமெரிக்காவின் வீட்டுக்கடன் சந்தை முழுமையாக முடங்குகின்ற போது பொருளாதார பேரழிவை தடுக்க வங்கிகளை காப்பாற்ற 700 பில்லியன் டாலர் அவசர நிதி உதவி வழங்கும் பொருளாதார ஸ்திரத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தின் இரு கட்சிகளின் ஆதரவோடு அதிபர் புஷ் அக்டோபர் மாதம் கொண்டு வருகின்றார். நாட்டின் முன்னணி கார் நிறுவனங்கள் ஜெனரல் மோட்டர்ஸ் மற்றும் கிறிஸ்டல் திவாலாவதை தடுக்க அவசர நிதி அறிவிக்கப்படுகின்றது. இப்படி பல்வேறு விதமான முடக்கங்களின் மத்தியிலும் பல்வேறு வெளியுறவு கொள்கைகளில் தோல்விகளின் மத்தியிலும் புஷ்ஷின் நிர்வாகம் அதன் இறுதி காலத்தில் ஒரு கல்லும் முள்ளும் பள்ளமும் மேடும் சார்ந்த ஒரு பாதையில் வண்டி நகர்வது போல நகர்ந்து செல்ல மெல்ல மெல்ல அவரது ஆட்சியும் முடிவுக்கு வர பராக் ஒபாமா அமெரிக்காவின் அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்டு அடுத்த ஜனாதிபதியாக தெரிவாகின்றார்.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சுரேஷ் செலவினால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால, சுரேஷ் சாலே மட்டுமன்றி இந்த கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய அதற்கு பின்னணியில் இருந்த அனைத்து நபர்களுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குற்றவாளிகள் எவரும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பிடைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலேயே நீடிப்பதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கர எச்சரித்திருக்கின்றார். 24 மணித்தியாலங்களில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு நாட்டில் இதுவரையில் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55406 உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஜூன் மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 21565 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் டெங்கு நோய் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரையில் 32 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் மருத்துவர் கபில கன்னங்கர தெரிவித்தார். வழமை போன்றே மேல்மாகாணத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கின்றனர். மொத்த நோயாளர்களில் 52.5% மேல்மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாவர். தற்போதைய சூழலில் நுழம்புகளுக்கிடையே டெங்கு வைரஸ் வகை 2 மற்றும் வகை 3 ஆகியன பரவி உள்ளதால் நுழம்பு கடிக்கு உள்ளாகுபவர்கள் எளிதில் பாதிக்கப்படுவதாக அவர் விளக்கமளித்தார். பாடசாலைகள் மற்றும் அரச நிறுவன வளாகங்களிலேயே நுழம்புகள் பெருகும் இடங்கள் அதிகளவில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்ட வீடுகளிலேயே மீண்டும் நுழம்பு குடம்பிகள் கண்டறியப்படும் அவர நிலை நீடிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலை தொடர்ந்தால் டெங்கு நோயாளர்களுக்கு மட்டுமன்றி ஏனைய அவசர நோய்களுக்காக வரும் நோயாளர்களுக்கும் உரிய சிகிச்சைகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்று அவர் எச்சரித்தார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்தவும் உயிரிழப்புகளை தடுக்கவும் பொதுமக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சூழலை தூய்மையாக வைத்துக் கொண்டு நுழம்புகள் பெறும் இடங்களை முற்றாக அழிக்க முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கர தெரிவித்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டடத் தொகுதியின் 2 கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்த 2 கட்ட பணிகளில் கிட்டத்தட்ட கட்டிடத்திற்கு குளிரூட்டி வசதியை மேம்படுத்துவதிலும் இந்த பணம் செலவிடப்படவிருக்கின்றது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கமைய திட்டத்தின் அசல் ஒப்பந்த நிறுவனமான மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகத்திற்கு எஞ்சிய கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 2019 செப்டம்பர் மாதம் இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொடர்ந்து 2022 ஆண்டளவில் இந்த கட்டிடத்தின் சுமார் 7% கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருந்தன. இந்த 2 கட்ட கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததும் கட்டிடத்தை முழுமையாக பொறுப்பேற்க யாழ்ப்பாண மாநகர சபை சம்மதம் தெரிவித்துள்ளது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உட்பட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வவுனியா மாநகர சபையின் செங்கோல், பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போயுள்ளதாக சபையின் செயலாளர்களினால் ஜூன் மாதம் 30 தேதி வவுனியா தலைமை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய CCTV காட்சிகளின் உதவியோடு வவுனியா தலைமையக காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினை பரிசீலித்த நீதவான் காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிட்டார். முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உட்பட்ட 4 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக வவுனியா தலைமையக காவல்துறை நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மத்திய உருக்கு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பொதுத்துறை நிறுவனமான மெக்கான் நிறுவனத்திற்கு மினிரத்னா வகை 1 அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நிதியாண்டுகளுக்காக தொடர்ச்சியாக லாபம் ஈட்டித்தரும் நிறுவனங்களில் வரிக்கு முந்தைய லாபமாக 2023-24 நிதியாண்டில் 77.62 கோடி ரூபாவும் 2024-25 நிதியாண்டில் 32.08 கோடி ரூபாவும் 2025-26 நிதியாண்டில் 104.53 கோடி ரூபாவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 31 நிலவரப்படி இந்த நிறுவனத்தின் நிகர மதிப்பு 535.42 கோடி ரூபாவாக உயர்ந்திருக்கின்றது. இதன் மூலம் மினிரத்னா வகை 1 அந்தஸ்துக்கான தகுதிகளை இந்த நிறுவனம் பூர்த்தி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அந்தஸ்து கிடைத்துள்ளதால் மெக்கான் நிறுவனத்தின் இயக்குநர் குழுவுக்கு கூடுதல் நிதி நிர்வாக அதிகாரங்கள் வழங்கப்படவிருக்கின்றது. இதன் மூலம் முதலீடு, நவீனமயமாக்கல், தொழில்நுட்ப மேம்பாடு, தொழில் விரிவாக்க திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும். 1959 தொடங்கப்பட்டு ராஞ்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மெக்கான் நிறுவனம் இந்தியாவின் உருக்குத்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வருகின்றது. சுரங்கம், உட்கட்டமைப்பு, மின்சாரம், எண்ணெய், எரிவாயு உட்பட்ட பல்வேறு துறைகளிலும் தனது சேவையை அது விரிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட்டோர் அமைச்சர் புசி ஆனந்த் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிடக் கழகத்தில் இருந்து அண்மையில் விலகிய முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கரே இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றனர். இதற்கான விழா மாமல்லபுரத்தில் இடம்பெற்றது. விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், வீராலிமலை மற்றும் புதுக்கோட்டை மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னதாகவும் பின்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிடம் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணி வைக்க வலியுறுத்தியதாக அவர்கள் கூறிய பொழுதிலும் அவர்கள் செவிமடுக்கவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் செவிமடுக்காத அந்த தனிப்பட்ட நபர் ஒருவர் இயற்கைக்கு முரணாக எம்ஜிஆர் தீயசக்தி என கூறிய திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து ஆட்சியமைக்க முயன்றதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தார். இதனால் இயற்கையாக உணர்வுகளோடு எதிர்கொண்ட முதல் தேர்தலில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த, மக்கள் விரும்பிய மாற்றத்தை ஏற்படுத்திய முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக குடும்பத்தில் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டமைக்கு முதலமைச்சர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட்டோருக்கு நன்றியும் தெரிவித்ததாக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இணையத்தில் கேட்க www.cmr.fm. CMR Tamil HD. CMR 101.3.

நேர்களை, ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் 84வது போட்டி இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. போர்த்துக்கல் மற்றும் குரோஷியா ஆகிய அணிகளுக்கு இடையில், போர்த்துக்கல் அணியை பொறுத்தவரையில் ஃபீஃபா கால்பந்து

ரொனால்டோ தலைமையில் 2006 ஜெர்மனியில் நடந்த உலகக்கோப்பையில் அரையிறுதி வரை முன்னேறி 4வது இடத்தை பிடித்தார். இதுவே ரொனால்டோவின் உலகக்கோப்பை வரலாற்றின் சிறந்த நிலை என்று சொல்லப்படுகின்றது. 2022 கட்டார் உலகக்கோப்பையில் காலிறுதி வரை முன்னேறியது. ரொனால்டோ 6 வெவ்வேறு உலகக்கோப்பை தொடர்களில் கோல் அடித்து வரலாற்று சாதனை படைத்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதுவரை 66, 86, 2002, 2006, 2010, 2014, 2018, 2022, 2026 ஆகிய ஆண்டுகளில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் போர்த்துக்கல் தகுதி பெற்றிருக்கின்றது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டுமல்ல, மிகச்சிறந்த வீரர்களை கொண்டமைகின்ற போர்த்துக்கல் இந்த வருடம் கிண்ணம் வெல்லுகின்ற நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல நேர்களே, 2030 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடாத்துகின்ற நாடுகளின் ஒழுங்கே மொரோக்கோ, ஸ்பெயின், போர்த்துக்கல் ஆகியன இடம்பெற்றிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேவேளை குரோஷியா அணி, இன்று போர்த்துக்கலை எதிர்கொள்கின்ற குரோஷியா என்ற நாடு 1991 யூகோஸ்லாவியாவிலிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு 98 குரோசியா தனது முதல் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் களமிறங்கிய ஆண்டே 3வது இடத்தை பிடித்தது. 2018 ரஷ்யாவில் நடைபெற்ற இந்த மாபெரும் இறுதிப் போட்டி வரை முன்னேறி 2ஆம் இடத்தையும், 2022 மீண்டும் 3வது இடத்தையும் பிடித்து உலக அரங்கில் மிகச்சிறந்த கால்பந்து நாடாக ஒரு குரோசியா என்ற குட்டி நாடு தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. அதிர்ச்சியான பல பெரும் நாடுகளுக்கு எதிராக விளையாடி அவர்களை தோல்வியடைய செய்வதில் குரோஷியாவுக்கு நிகர் குரோஷியா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடியவர்கள். 1998 உலகக்கோப்பையில் அறிமுகமான முதல் தொடரிலேயே அரை இறுதி வரை சென்று 3வது இடத்துக்கான போட்டியில் நெதர்லாந்தை வீழ்த்தி பதக்கம் வென்றவர்கள், மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள். லூக்கா மெட்சிக் தலைமையில் முதல் முறையாக இறுதிப் போட்டி வரை முன்னேறியது. பிரான்சுக்கு எதிராக ரன்னர் அப்பாக வந்தது 2018. இந்த தொடரின் சிறந்த வீரருக்கான கோல்டன் பால் விருதை மொட்ரிச் வென்றார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. 2022 கட்டாரில் நடந்த உலகக்கோப்பையில் மொரோக்கோவை வீழ்த்தி மீண்டும் 3வது இடத்தை பிடித்தது. உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக முறை பெனால்டி ஷூட் அவுட்டுகளை விளையாடி 4 அனைத்திலும் வென்ற சாதனை குரோஷியாவிடம் இருக்கின்றது. 2026 உலகக்கோப்பையிலும் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நொக் அவுட் ரவுண்டில் முன்னேறி இப்போது போர்த்துக்கலுடன் நொக் அவுட் சுற்றில் விளையாடி கொண்டிருக்கின்றது குரோஷியா. நிச்சயமாக இந்த போட்டியும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதுவும் டொரண்டோவில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி மிகப்பெரிய வரவேற்புடன் இப்போது கனடாவிலே பல விதமான எதிர்பார்க்கைகளுடன் போட்டி விறுவிறுப்பாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 19வது நிமிட ஆட்டம் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போட்டியில் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு கோல்களையும் பெறாத நிலையில் போட்டி மிக வலுவான போட்டியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குரோஷியா சாதாரண நாடல்ல. போர்த்துக்கல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ காரணமாக பெரிதும் பேசப்படுகின்ற நாடாக இருந்தாலும், குரோஷியா 11 வீரர்களது அபாரமான விளையாட்டு காரணமாக போர்த்துக்கல்லுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதில் எந்த துளியளவு கூட சந்தேகமும் இல்லை.

0: நேர்களை, இதுவரை நடைபெற்ற நோக் அவுட் சுற்றுகளில் தெளிவான அணிகளை பொறுத்தவரையில் பிரேசில் நோர்வேயுடன் நோக் அவுட் 16 மோற இருக்கின்றது. அதேபோல் கனடா மொரோக்கோவுடனும், பரகுவே பிரான்ஸுடனும், மெக்சிகோ இங்கிலாந்துடனும், பெல்ஜியம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுடனும் மோத இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நேர்களை, இப்பொழுது நடைபெற்று வருகின்ற குரோஷியா மற்றும் போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெல்லுகின்ற அணி இன்று ஆஸ்திரியாவை தோற்கடித்து 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்த ஸ்பெயினுடன் போர்த்துக்கல்லோ அல்லது குரோஷியாவோ வெற்றி பெறும் அணி நிச்சயமாக மோத இருக்கின்றன. ஸ்பெயினிலும் 2030 அடுத்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் நடக்க இருக்கின்ற நிலையில் போர்த்துக்கல்லும் இணைந்து கொண்டால் ஸ்பெயின் போர்த்துக்கல் போட்டிகள் மற்றொரு களை கட்டும் என்பதில் ஆச்சரியமில்லை. நேரம் 7:24. ஒளித்தோய்ந்த பாடல் மூர்த்தியின் விருப்பத்தில் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 7:25.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: நன்றி.
0: நீங்கள் எப்படி?
1: நலமா இருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சியில பாடல்கள் தாவல்கள் உதய் பண்பாட்ட கலன்ல வரங்கள் எல்லாம் அப்படியே சுயம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
0: இந்த பாடலோட வந்தீங்க.
1: எனக்கு இந்த கரச காட்ட பூ அந்த படத்துல இருந்து வானம் பார்த்த பாட்டு அந்த இளையராஜா.
0: பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
0: நேரம் இப்பொழுது 7:26. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் 8 வரை இணைந்திருக்கலாம்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
6: முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
7: இங்கு குட்டி
6: ஆண்ட்ரியா
7: சொல்றேன்.
6: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca.

இவர்களே இப்பொழுது போர்த்துக்கல் மற்றும் குரோசியா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பொதுவாக குரோசியா அணி பல சாதனைகளை படைத்து இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் இப்பொழுது நொக் அவுட் சுற்றில் போர்த்துக்கல்லை எதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. 2018, 2022, 2998 என்று பல ஆண்டுகளில் தனது முத்திரையை பதித்திருக்கின்றது. 98ஆம் ஆண்டு 3வது இடத்தை பிடித்தது. 2018 2வது இடத்தையும் 2022 மீண்டும் 3வது இடத்தையும் பிடித்து கொண்ட அணி குரோஷியா அணி. ஆனால் போர்த்துக்கல் அணியை பொறுத்தவரையில் 1966ஆம் ஆண்டு மட்டும்தான் 3வது இடத்தை பிடித்து கொண்டது. ஏனைய ஆண்டுகளில் பெரிதாக போர்த்துக்கல் அணி உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் சாதனைகள் படைக்கவில்லை. என்றாலும் போர்த்துக்கல் அணி பிரம்மாண்டமான அணியாக சித்திரிக்கப்படுவது காரணம் என்னவென்றால், கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற மிகப்பெரிய நட்சத்திரம் ஆடி வருவது. அவரது அந்த ஆட்டத்திறமை, அவருக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விருதுகள் போன்றவற்றின் காரணமாக போர்த்துக்கல் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டாலும் குரோஷியா அணி ஒன்றும் சளைத்ததல்ல என்பதை இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் நினைவூட்டிக் கொள்வோம். இப்பொழுது ஆட்டத்தின் 35வது நிமிடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2 அணிகளும் எந்தவித கோல்களும் போடாத நிலையில் 0-0 என்ற நிலையில் போட்டி தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம். நீங்க நலமா இருக்கின்றீர்களா?
0: ஓ, நலம் நலம். நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், வர்க் பண்றோம். அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் மாறவர் அவரை கேட்டு வாங்க நடப்போம் சொன்னார். மேட்ச் பார்க்கணும்.
0: என்ன பாடலோட வந்தீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு பழைய ஒரு படம் தான் சிவாஜி, இந்த தில்லானாமூலம் பாஸ். நலந்தானா உடலும் உள்ளவன் நலந்தானா? உங்களை கேட்டுக்கொள்ள
0: அப்படி இல்லை, நடந்தா உடலும் உள்ளவன் நிலைமை தான் இருக்கும்
1: கேட்டேன்.
0: அதுல மாற்றமே இல்லை.
1: காட்சிகள், மரங்கள், கொடிகள், பறவைகள் எல்லாம் பார்க்க ஒரு ஆசையா இருக்கும். அது ஒரு கவர்ச்சியா நல்லா இருக்கும் பார்த்து கொண்டு நடக்க.
0: நீங்கள் இப்படி சொல்லுங்க, அது ஒரு இம்ப்ரெஸ் ஆயிருக்கும். எல்லாரும் கேட்கிற எல்லாரும் தாங்கள் நடக்க வேண்டும்.
1: நேற்று நடக்கங்களும் நீங்க நம்ம படி ஒரு நாலு மான்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் பாட்டுங்க.
0: ஓ,
1: நான் தங்கன்னு படம் எடுத்தேன்னா, வீடியோ படம் வீடியோ எடுத்தேன்னா நல்லா இருந்தது அது பார்க்க அந்த காட்சி.
0: ஓ, அருமை.
1: தண்ணியும் காடுகள், மரங்கள், மிருகங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்க ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு.
0: நன்றி. உங்கள் பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
1: ஓகே, நன்றி.
0: ஆமாம் நேர்களே, அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் ஹாம்டன் என்ற சிறிய கிராமம் இருக்கின்றது. வழக்கொன்றுக்காக அந்த பகுதியில் இருந்த வீடுகளை போலீசார் அண்மையில் சோதனையிட்டார்கள். அப்போது ரயில் தண்டவாளத்துக்கு அருகில் மரங்கள் மற்றும் புதர்களால் சூழப்பட்ட ஒரு வீட்டை சோதனையிட்ட போது அவர்களுக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அந்த வீட்டில் பன்னிரண்டு அடி அளவுள்ள ஒரு சிறிய அறையில் 1.5 வயது குழந்தை முதல் 1 வயது சிறுமி என மொத்தம் 16 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். மனித கழிவுகளுக்கு மத்தியிலும் கடுமையான பட்டினியாலும் வாடிய அந்த குழந்தைகள் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த அறைக்குள்ளேயே இருந்தது தெரிய வந்திருக்கின்றது. சிறிய குழந்தைகள் பேசக்கூட தெரியாத நிலையில் இருந்ததாகவும், ஒரு சிறுமி தன் பெயரை கூட எழுத தெரியாத அளவுக்கு மோசமான நிலையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். இதுபோன்ற மனிதாபிமானம் இல்லாமல் விலங்குகளைப் போல குழந்தைகளை அடைத்து வைத்திருந்த பெற்றோர், தாத்தா, பாட்டி ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். இது ஏதேனும் விசித்திரமான மூட நம்பிக்கையா, அல்லது குற்றவாளிகள் மனநல பாதிப்புக்குள்ளானவர்களா என பல கோணங்களில் இப்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் நடைபெற்றது ஆப்பிரிக்காவிலோ அல்லது ஆசியாவின் ஒரு மிக பின்தங்கிய நாட்டிலோ அல்ல, அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் நடைபெற்றிருக்கின்றது. 16 குழந்தைகள் 4 வருடங்களாக ஒரு அறைக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். Thank you.

0: தேவதாஸ் விருப்பத்தில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் சுசீலா குரலில் ஒலித்தோம். இந்த நேரம் 7:44 நேர்களை இப்பொழுது போர்த்துக்கல் மற்றும் குரோஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் 44வது நிமிடமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. போட்டியில் கடும் போட்டி நிலவுகின்றது. இரண்டு அணிகளும் எந்த விதமான கோல்களும் போடாத நிலையில் கடும் போட்டியுடன் இந்த போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. போர்த்துக்கல் ஒரு பிரபலமான அணியாக இருந்தாலும் குரோஷியா ஒரு சாமானியமான அணி அல்ல. மிக கடுமையான எதிர்ப்பை வலுவை காட்டக்கூடிய ஒரு அணி என்பதை கடந்த கால போட்டிகள் பலவற்றின் மூலம் குரோஷியா நிரூபித்திருக்கின்றது. 2018-2022 என்று தொடர்ச்சியாக வலுவான ஒரு அணியாக விளங்குகின்ற அணிகளில் குரோஷியா மிக முக்கியமான அணி. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு நுழைந்த ஒரு சில ஆண்டுகளிலேயே மிக பிரம்மாண்டமான பல வெற்றிகளை பெரிய அணிகளுக்கு எதிராக தேடிக்கொண்ட அணி குரோஷியா. இப்பொழுது போர்த்துக்கல்லுக்கு எதிராக அவர்கள் ஒரு ஆக்ரோஷமாக ஆடி வருவதாக தெரிகின்றது. 7:45
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM. இணையத்தில் கேட்க www.cmr.fm. CMR தமிழ் HD. CMR 101.3.
2: நேரம் இப்பொழுது 7:48.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நிர்மலா அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம் நிர்மலா, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓமாம் நலமா இருக்கிறோம். ஜாடனதுகள் எல்லாம் பார்த்துக்கொண்டு
0: எனக்கு வந்து இங்கிலீஷ் காரம் படத்துல வந்து இருந்து யாரது என்ன கேள்வி விளங்கிய எனக்கு? யாரது
1: ரசிப்பது? அந்த பாட்டு
0: என்னத்தை ரசிக்கிறது?
1: மெஞ்ச பார்த்து கொண்டுதான் ரசிச்சு கொண்டு
0: பாட்டையும் கேட்டுக்கொண்டு சரி, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் பாசன்,
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் பாசன், நான் மொரின்.
0: மொரின் வணக்கம், வாங்கோ.
2: எனக்கு நீதான் பாடும் கீதங்கள் என்ற பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: அந்த பாடல் ஏன் விருப்பம்? அந்த பாடல் உங்களுக்கு
2: பாக்கியராஜ ஞாபகமா
0: கேட்டுக்கொள்வோம்.
2: இல்ல, நல்ல நல்ல நடிகன், நல்ல படங்களை தயாரிச்சுட்டு போய் சேர்ந்துட்டேன். பரவாயில்ல, வர ஞாபகமா அந்த பாடலை கேட்கலாம் இருக்கிறேன்.
0: பாடலுக்கும் நன்றி முறை.
2: நன்றி வாசன், நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் நலமா?
3: நலம்தான். நன்றி. பாடல் வந்து வீரம் படத்துல இருந்து ஜிங் சக்காங் ஜிங் சக்காங்கிற பாடலை விடுங்க. வெயில் அதெல்லாம் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண
0: முடியும். சரி, நன்றி. பாடல் ஒழிக்கும் ரமேஷ்.
3: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நேரம் 7:50. இப்பொழுது நிர்மலாவின் விருப்ப பாடல்.

0: நண்பர்களே, 1966 மூன்றாம் இடத்தை பிடித்த போர்த்துக்கல் அணிக்கும் 1998 மூன்றாம் இடம், 2018 வரை முன்னேறி இரண்டாம் இடம், 2022 மூன்றாம் இடம் ஆகிய இடங்களை பிடித்த குரோஷியா அணிக்கும் இப்பொழுது மிக பலமாக இந்த போட்டி இடம்பெற்று வருகின்றது. தற்போது முதல் பாதி ஆட்டம் நிறைவு பெற்று இப்போது இடைவேளை விடப்பட்டிருக்கின்றது. இடைவேளையின் போதும் எந்த ஒரு அணிகளும் கோல் பெறாத நிலையில் போட்டி சமநிலை ஆட்டமாக தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் நாங்கள் இணைந்திருக்கும் நேரம் இது 7:58. நேர்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை எங்களது நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். வழமை போல் 416-6444-6222 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இணைந்து நேர்கள் நிகழ்ச்சிகளில் இணைந்து எங்கள் வினாக்களுக்கான விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
1: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசதியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 9052708800 9052708800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.